0: you got something to say? At Planet FM, we empower communities and individuals with the tools to create their own radio shows and podcasts. We provide facilities, advice, and training so you can connect, create, and share. It's your voice, your vision. All the information you need can be found online at planetaudio.org.nz.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ជួយសម្លេងខ្មែរផ្សាយជាង10ឆ្នាំមកហើយបំរើបងប្អូនយើងតាមរលកធារកា 104.6 FM Planet FM
1: បាទវិទ្យុយើងផ្សាយនៅក្នុង2ដងក្នុងមួយសប្តាហ៍គឺថ្ងៃអង្គារចាប់ពីម៉ោង 2:10 នាទីដល់ម៉ោង 3:15 នាទីនិងនៅថ្ងៃព្រហស្បតិ៍ពីម៉ោង 11:35 រហូតដល់ម៉ោង 1 កន្លះបាទសូមកុំភ្លេចបើកវិទ្យុសម្លេងខ្មែរ
2: ហើយកម្មវិធីយើងមានព័ត៌មានពីប្រទេសកម្ពុជាព័ត៌មានអន្តរជាតិព័ត៌មាននិវស៊ីឡង់និងនាទីផ្សេងផ្សេងចា
0: ៎បាទនៅមានទីឆ្លើយឆ្លងតាមទូរស័ព្ទផងហើយអស់បាទបងប្អូនយើងតោះយើងកំពុងរងចាំស្ដាប់ហើយយើងត្រូវទៅតែម្ចឹងជាប់ផ្លូវឡានទៀតហើយ
1: ហេលោកចក្រាកុំអល់ចាំបន្តិចគឺសូមកុំភ្លេចបងប្អូនស្ដាប់តាមអ៊ីនធឺណិត www.planetoyo.org.nz/ សំឡេងខ្មែរ
3: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே
4: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்
4: சிந்தனை செய்திகள்
3: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்
4: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்
3: சிறுவர் நிகழ்ச்சிகள்
4: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
3: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்

ஒளிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.

0: श्रोताजनों, ऑकलैंड श्री सत्य साई संस्था तरफथी आप सौने અમારા જય સાંઈરામ. દર રવિવારે સવારે 7 વાગ્યાથી 10 મિનિટ સુધી આપ ગુજરાતી ભાષામાં સાંઈ વચનામૃત સાંભળી શકશો. યાદ રાખશો, દર રવિવારે સવારે 7 વાગે 10 મિનિટ સુધી સાંઈબાબાની અમૃતમય વાણી સાંભળી કૃતાર્થ થવા પ્રયત્ન કરશો. આ છે પ્લાનેટ FM 104.6.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் FM 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ் சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 கேட்டு மகிழுங்கள்.

அண்மையில் வெளியான புதிய ஆரன்சட் ரைட் ரிசர்ச் மற்றும் ஐனியோஸ் வேரியன் தேர்தல் கருத்து கணிப்புகளின் படி ஆளுங்கட்சியான தேசிய கட்சியின் செல்வாக்கு 26% கீழ் சரிந்துள்ளதுடன் எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி மற்றும் பசுமை கட்சிகள் கணிசமான முன்னேறியுள்ளன. இந்த இக்கட்டான சூழலில் தேசிய கட்சியின் தலைவர் கிறிஸ்டோபர் லக்ஷன் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கான உதவித்தொகையில் வாரத்திற்கு $81 வரை வெட்டு விதிக்கும் மற்றும் பயனாளிகளுக்கு தற்காலிக போதைப் பொருள் பரிசோதனை நடத்தும் ஒரு தீவிர புதிய தேர்தல் கொள்கையை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் நியூசிலாந்தின் மருந்து விநியோக பட்ஜெட்டுக்கான கூடுதலான $600 மில்லியன் ஒதுக்குவதாகவும் அதற்கான நிதியை வெளிநாட்டு உதவிக்கான பட்ஜெட்டில் இருந்து வெட்டி எடுக்கப் போவதாகவும் லக்ஷன் அறிவித்துள்ள திட்டத்தை நியூசிலாந்து பஸ் கட்சியின் தலைவர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மிகவும் ஆபத்தான மற்றும் அவசர முடிவு என்று கடுமையாக விமர்சித்துள்ளது அரசியல் களம் எங்கும் விவாத பொருளாகியுள்ளது. சர்வதேச விளையாட்டுச் செய்திகள். உலகெங்கும் உள்ள டென்னிஸ் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து வரும் 2026 உலக தரம் வாய்ந்த ஹாங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் தொடர் சீனாவில் மிக விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இத்துடன் தமிழ் தென்றலில் வானொலியின் செய்தி அறிக்கை நிறைவேறுகின்றது. இந்த செய்தி அறிக்கையுடன் தமிழ் தென்றல் வானொலியின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் தமிழ் தென்றல் வானொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கௌரீஷன். நன்றி தமிழ் தென்றல் வானொலி நேயர்களே.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஆக்லாந்தில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷனின் மெல்லிசை வானொலி சார்பில் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரோட மனசை தொடும் ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். அது வந்து நடனம். நடனம் வெறும் ஆட்டம் மாத்திரம் கிடையாது இல்லையா, அது ஆர்டிஸ்ட் பேசும் ஒரு மொழி, சொல்லும் ஒரு கதை, உணர வைக்கும் ஒரு உணர்ச்சி. இது வந்து திஸ் இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபார் மெனி ஆஃப் அஸ் இன் த தமிழ் கம்யூனிட்டி, பிகாஸ் இது ஒரு இமோஷன். இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஷோபனாஸ். பட் பிஃபோர் வி ஸ்பீக் அபவுட் த இவெண்ட், லெட்ஸ் நோ அ பிட் மோர் அபவுட் யூனோ ஹூ ஆர் த கோ பீப்புள் மேக்கிங் திஸ் இவெண்ட் ஹேப்பன். நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் யாரு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி what drives them to be the title sponsor. So welcome to our title sponsor, Kripa Financial Solutions, Mrs. Simi Seth. Simi, welcome to Melissa's show. Tell us why the show is important to you. I know you're also an awesome dancer. So how does this make it special to you?
2: Few things put together made it very special to us. One is it's presented by Auckland Tamil Association. We were working very closely all these years with Y. Ravindran and Lataka, and you yourself also, Yogi. Apart from that, I think this program is one of its first kind coming to New Zealand. Moreover, myself being a dancer trained in Bharatanatyam and my daughters are dancers, bringing somebody like Shobana, who's a versatile artist, to New Zealand, it's we are really proud of it.
1: Nice, thank you. உங்களுக்கு டான்ஸ் ஓட இருக்கிற கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க. லைக் ஐ நோ பரதநாட்டியம் இஸ் க்ளோஸ், யூ ஆர் அன் ஆசம் டான்சர், பட் வாட் கோஸ் ஆன் இன் தி மைண்ட் ஆஃப் அ டான்சர் வென் யூ திங்க் ஆஃப் ஷோபனா?
2: கண்டிப்பா, ஐ டோன்ட் நோ தி, ஐ காண்ட் ரிமெம்பர் தி தமிழ் மூவி, மணிச்சித்திரத்தாள் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஆர் மைண்ட். ஒரு முறை வந்து பார்த்தாயா தஜம் தஜம் தகஜம், சோ தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். பட் தென் தேர் ஆர் மெனி மெனி அதர் மூவிஸ் தட் ஷி ஹஸ் டன் ஆஸ் அ டான்சர். அவங்க என்ன ரோல் கொடுத்தாலும் அதை அப்படி பண்ணுவாங்க. சோ சீயிங் ஹர் க்ளோசர் அலாங் வித் மை ஃபேமிலி, yeah, waiting for that moment.
1: Nice, okay. Viewers, கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க. We'll continue after the break.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக். அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாட்டு எல்லாமே ஷோபனா, ஆக்டர் ஷோபனாது தான். ஸோ ஐம் ஷோர் லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் ஃபேவரட்ஸ் இன் திஸ். ஸோ ஓகே, பேக் டு த ஸ்பெஷல் கெஸ்ட். தனிமா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். ஸோ வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ தாட் ஐ குட் ஜஸ்ட் டான்ஸ் ரேதர் தென் ஸ்பீக் டு சம்மன்?
1: Oh, I think dance in me, I probably started dancing from the womb. My mom is a dancer. She's a full-time dance teacher, dancer. She didn't stop dancing. இதான் நான் கேள்விப்பட்டது. She didn't stop dancing until she gave birth. எந்த பிரேக்கும் எடுக்கல. And she was back on stage to do Nattu Angam when I was 1 month or 2 months old. Wow. And வந்து அந்த காலத்தில் அம்மா தான் எல்லாமே பாப்பாங்கல்ல. சோ அதனால ஷி யூஸ் டு டெல் திஸ், நான் வந்து குட்டியா இருந்தோம் பட் ஷி கெப்ட் மீ நெக்ஸ்ட் பிட்வீன் த மிருதங்கம் அந்த நட்டுவாங்க ஆன் ஸ்டேஜ். ஷி வாசன் ஷுர் இப்ப நான் வந்து கத்துவாங்களா ஏதோ, ஷி ஹேட் நோ ஷுரிட்டி பட் ஷி ஹேட் டு டூ திஸ். பட் அப்பேரண்ட்லி ஐ ஸ்லெப்ட் த்ரூ த ஷோ.
0: வீட்டுல
1: வந்து எந்த டைம்லயும் இட்ஸ் ஆல்வேஸ் டான்ஸ் கிளாஸ் ஹேப்பனிங், டான்ஸ் ஹேப்பனிங். மை சிஸ்டர் ஆல்சோ டான்சஸ். என்னோட பெரிய

0: சினிமா வந்து பெரிய டான்சர் இந்தியா. சோ இட்ஸ் நெவர் பின் ஆல்வேஸ் டான்ஸ் இஸ் பின் அ பார்ட் ஆஃப் மீ. யா
1: ஓகே. சோ சிமி, ஐ ஹேவ் அ க்வெஸ்சன் ஃபார் யூ. இப்போ லைக் we already spoken about this, you are a dancer, you have learned dance from a young age, but your children, both your daughters are also dancers, and one of them was a dance teacher for Auckland Tamil Association, so now she has moved to Melbourne. Given that, why do you think it is really important for kids to start learning something or dance with, and how does dance connect to the culture? Like edhukku vande idu romba pasangalukku, be it a boy or a girl, doesn't matter. Anna, something that ties them back to the rule, particularly when you're away from your homeland. What made you think that your children should learn dance?
2: See, there are many aspects we can look into it. Dance, let a music, idinalume eduthitalume very different aspects each one can find out. For me, first of all, it is like the basics they will learn. Or art form irukkiradhu vandu eppoyume it is you will go as a very simple person. Or basics you will realize. Humility will automatically come. Then this also teaches you the Puranas, the spiritual aspect of it also. They will at least try to learn the names and, you know, epics and everything. Now, Niranjana, who has learned, she never studied in India. But now she is doing her MA Bharatanatyam and she's talking to me about Kutrala Kuravanji and, you know, Silappadigaram and all. I feel so proud of her, you know, to see. Appo idu vandu chinnadhiley invite panna, it's the best that you could get out. Adukapro, apart from that, on the spiritual level also, dance, music, they say it awakens that five elements in your body. Dance pathingana ungalku vande and the whole body speaks when somebody dances, the fingers, the eyes, then everything, all the panda, so that gives a, I think it makes you, most thing is it makes you humble. You're nothing. You go to the onto the stage and if you it, yeah, I can't say more than this, you know. எல்லாமே கனெக்டட் தான் இதுல.
1: சோ
2: ஐ வாண்டட், அண்ட் அன்னைக்கு வயனா சொன்ன எக்ஸாம்பிள் கூட ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. தே லேர்ன் டு புட் தே லேர்ன் டு புட்
1: எக்ஸாக்ட்லி,
2: எஸ்பெஷலி வென் யூ ஆர் அப்ராட் அண்ட் தே வாண்ட் டு ட்ரெஸ் அப், அட்லீஸ்ட் அப் டு அரௌண்ட் 13-14 இயர்ஸ் தே வாண்ட் டு ட்ரெஸ் அண்ட் டான்ஸ். நிறைய முடி வச்சுக்கிட்டு இல்ல பூ எல்லாம் வச்சு, சோ தட் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட் இல்லையா. சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். பட் ஃபார் மீ ஐ திங்க் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆல்சோ கனெக்ட்ஸ் வித் வெல் வித் அஸ். சோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் thing that I will take as most
1: nice
2: valuable one.
1: Okay, awesome, thank you. Okay makkale, innoru paattu kettittu vaanga, I'm a break, appuram thirupi pesalam.

0: Hey, welcome back, Makle. Now comes the interesting part. So you, idu vandha neenga miss pannida koodadhu. Tanima, tell us what's happening behind the scenes. How does it feel coordinating with Shobhna ma'am in India and her team and all? We want to hear a bit more about the excitement, fun, and also curious to know eppadi idella nadakkudhu.
1: I think இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. சோ அஃப்கோர்ஸ் தே ஹாவ் அ டீம், அவங்களோட மேனேஜர், அவங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட் ஹூஸ் ஆல்சோ ஹர் மேனேஜர். நிறைய பேருக்கு தெரியும் ஸ்ரீவித்யாவா. எவ்ரி டைம் வி ஆஸ்க், இது வந்து ஐ மீன் யோகி, யூ நோ,

0: Your teachers can always help you revise the item. Mm-hmm. And I think I really want people to think more than just learning the item. I don't think that is the whole focus when somebody like Shobana ma'am is coming. It's about being in the same place of a great artist and knowing the techniques of hers.
1: Exactly.
0: You know, getting that experience of learning from various people. Yeah. Because idella, I think that is what ATA and Kripa is putting forward. Yeah. There is the opportunity to watch a world-class show. Like you said, dancers don't come to New Zealand and we've not seen
1: not
0: a dance show. No, definitely. So we've not seen a dance show or a Bharatanatyam or a classical show for that matter. So all our kids and elders and everybody are getting a chance to watch that. Plus, there's an additional opportunity that our kids and the rest of the dancers, even dancers that have been here and not been in touch with dance for the longest time. You know? So great responses also, of course.
2: Yeah. Awesome. So if you're keen to know more about this, email AucklandTamilAssociation@gmail.com and we can pass you some information about this. So either Tanima and Sini Sonamari, not only for kids, it's for everyone because Shobana is not just going to be a Bharatanatyam dancer on stage. She is going to bring in the differential perspectives of dance as well. So that's a Bharatanatyam show. Fusion kind of. So people who see it will enjoy. So now, what to expect? Bharatanatyam பழகினவங்களுக்கு தே நோ வாட் டு எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு காமன் மேன் வச்சுக்கோங்க, என்ன மாதிரி லைக் பரதநாட்டியம் அவ்வளோ இது இல்லாத பழக்கம் இல்லாதவங்க இப்போ ஷோக்கு வரும்போது வாட் கேன் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் ஷோ?
3: இட்ஸ் அ ப்ரொடக்ஷன், ரைட்? இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் விச் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆர்ட் இன் டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்.
2: சோ கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும்.
3: ஸ்டோரி டெல்லிங் கண்டிப்பா இருக்கும்.
0: நாவ்
3: மீன்ஸ் எக்ஸ்பிரஷன். சோ அண்ட் ஹர் ஷீ இஸ் குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லையா? அப்ப அதெல்லாம் சேர்ந்துட்டு இதுல வந்து இட்ஸ் லைக் too many things packed in one one name called Bhav. So adanal idhula vandha nam we should not be restricting only dancers illa dance padichungalo illa dance enjoy pandrungalo illa Shobana engra or talented or artist
2: vandha padra and or exceptionally exceptional art form.
3: And this, and she is like every 2 years she makes one production and she takes it throughout the world. And then we are so proud to see this Bhav coming here. And I think Bhav has already been in Australia.
0: And the Australia, I just want to add one thing. Like she said, Bhav has come to Australia. Bhav went to 4 cities, all sold out shows. Sydney, Brisbane, Melbourne, all sold out shows. Some of our close friends, what they have literally written to us is every 15 minutes people were clapping.
3: Okay.
0: So, and of course, these are not just dancers. We're talking about somebody who came
1: from
0: the experience.
1: So they were mesmerized and they brought themselves back to life to clap and then got mesmerized.
0: So every 15 minutes, she was surprising the audience. Adhanalada and the clap is coming.
3: Yeah.
0: I can already hear the claps when she comes in on stage itself. Like, I'm so excited. I'm excited. It's a fusion. Come and get the thrill yourself.
2: Absolutely. Absolutely. Okay, we come to the end of the show. People, idepo nadakkudana. This is the event name is Shobana's Bhav. Tickets are live in Ticketmaster. Event date is October 17th, Saturday at Bruce Mason Center in Takapuna. Evening, 6 o'clock, sharp. So please be there on time, 5:45 or 5:30 even before. Sort your parking, get something to eat. Munari stalls are. So fill in your tummies, come and happily enjoy because once you come in, she will mesmerize you and there will be no way for you to get out of the hall for next 1 hour. So be prepared for that and there will be photographers and everything arranged. So I don't think you'll get an opportunity to even take out your phone. And I think there are some strict guidelines around that. So ground rules will be mentioned on the day of the show. But be prepared to be mesmerized, taken into a journey. So come enjoy Shobana's Bhav with us. ஓகே மக்களே, இன்னைக்கு நிறைய ஷோபனா பாவ பத்தி தான் பேசணும் பிகாஸ் இது இன்னுமே டைமே பத்தல. இன்னும் டைம் இருந்தா நம்ம பேசிதே இருப்போம் நினைக்கிறேன். பட் தேங்க்யூ சோ மச் சிமி அண்ட் தனிமா ஃபார் பீங் ஹியர். அஃப்கோர்ஸ் ஆர் டைட்டில் ஸ்பான்சர் சிமி சேது ஃப்ரம் கிருபா ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் அண்ட் தனிமா மகாதேவன் ஃப்ரம் நித்யசரஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் யோகி. பாய். எங்கள் மெல்லிசை நிகழ்ச்சியை நீங்கள் www.auckland-tamil-association.co.nz என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் நடத்தும் தமிழ் பள்ளியில் சேர வேண்டுமா? திருமதி ஜெனிஃபர் விஜயலட்சுமியை அணுகவும். 02247769922.
4: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஏடிஎன் நடத்தும் யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர அணுகவும் திருமதி மீனாட்சி வீரப்பன். 02129893 67.
5: உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டுமா? ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் பேட்மிண்டன் விளையாட அணுகவும். திரு கிருஷ்ணகுமார், 02122111
2: 4

0: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: I love Auckland. I love weather here.
2: I like the weather.
1: I like the weather over here. Not too much hot and not too much cold.
2: Summer time, it's not hot. And the winter time, it's not cold.
3: The weather and the people. Loving Auckland. Our diverse city. Planet Audio.